0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

0: குறள் அமுதத்தில் காலம் அறிதல் என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்ப. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மெட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மெட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இக்குறட்பாவின் பொருளை நோக்கலாம். தனக்குரிய காலம் வரும் வரை கொக்கு எப்படி அமைதியாக காத்திருக்கின்றதோ அதுபோல நாமும் வாய்ப்பு இல்லாத காலத்தில் அடங்கி பொறுமையாக இருக்க வேண்டும் எனவும், அத்தகைய காலம் வந்தவுடன் கொக்கு எப்படி தன் இரையை குறிதவறாமல் பிடிக்கின்றதோ அவ்வாறே நாமும் சரியான நேரத்தில் குறித்த செயலை இலக்கு தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் எனவும் விளக்கம் தருகின்றனர். நாம் அடிக்கடி காணும் நீர்நிலைகளில் கொக்கு தன் இரைக்காக பெரிய மீனை பிடிப்பதற்கு வாய்ப்பான வேளைக்காக உள்ளொடுங்கி பொறுமையாகவும் விழிப்புடனும் கவுவதற்கு ஆயத்த நிலையிலும் காத்திருக்கும் நிலை இக்குறள் மூலம் காட்சிப்படுத்தப்படுகின்றது எனலாம். அவ்வாறே காலம் கூடி வரும் போது விரைவாக தவறின்றி செயல்பட்டு மேற்கொள்ளும் முயற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்ய வேண்டும். இக்கருத்தினை மடைத்தலையில் ஓடுமியினோடு உருமியின் பெருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு என்றும் ஔவையாரின் மூதுரை வரிகளை நாம் அறிவோம். ஒடுங்கி இருந்தே உண்ணியது முடிக்கும் கொடுங்கால் கொக்கு என பெருங்கதை பாடல் வரியும் குறிப்பிடுகின்றது. பொறுமையும் சரியான நேரத்தில் துணிந்து செயற்படும் திறனுமே வெற்றியின் ரகசியமாகும். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மெட்டதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது இந்த ஜூலை மாதத்திற்கான பெரிய மொட்டுக்களின் சிறப்பு நிகழ்ச்சி. பெரிய மொட்டுக்கள் கலந்து சிறப்பிப்பவர்கள் பெரிய மொட்டுக்கள் குழுவினர்.

0: விரியும் மொட்டுக்கள் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது உங்களுக்கான எங்களின் தயாரிப்பு நேர்களே. உங்களின் வரவேற்பு எங்களை உற்சாகப்படுத்தட்டும். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற வகையில் இன்றைய முதல் நிகழ்ச்சியாக விரிகிறது தமிழ் தமிழா. இன்றைய தமிழ் தமிழா நிகழ்ச்சியில் நாம் கொண்டாட போகும் கலைஞர் தமிழர் வர்ண ராமேஸ்வரன் அவர்கள், ஈழத்தின் புகழ்பூத்த கர்நாடக இசைப்பாடகரும் மிருதங்க கலைஞருமான இவர் ஜால் அளவட்டியில் உதித்தவர். இசை மேதை கலாபூஷணம் சங்கீத ரத்னம் வர்ணகுலசிங்கம் ஆசிரியர் அவர்களின் அன்பு புதல்வர். இளவயதில் தனது தந்தையிடம் சங்கீதம் வீணை வயலின் போன்றவற்றை பயின்றார். இசை கலாமணி என்னும் ஜால் பலைகளால் பட்டதாரியான இவர் ஜால் நுண்கலை பீட விரிவுரையாளராகவும் இருந்தார். ஜால் மகாஜனா கல்லூரியில் பயின்ற நாட்களில் சங்கீத போட்டிகளில் பல விருதுகளை வென்று தான் பயின்ற கல்லூரிக்கும் பெருமை சேர்த்தவர். இவருடைய ஈழத்து பாடல்கள் காலத்தால் அழியாதவை. தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பிழைகளே என்ற பாடல் ஈழத்தவர்கள் என்றுமே மறக்க முடியாத பாடல். அத்துடன் நல்லி முருகன் பாடல்களும் இவர் மட்டமைத்து பாடிய காலத்தலா அழியாத பக்தியூற்று. அப்புகாமி பெற்றெடுத்த லொக்கு வண்டா மல்லி பாடல் ஞாபகம் இருக்கிறதா நேயர்களே? இந்த துள்ளிசை பாடலும் இவர் பாடிய பாடலே. கொரோனா பலியெடுத்த பல உயிர்களுள் இந்த இசை சரித்திரமும் அடங்கும். அஞ்சலிகள் அண்ணா.
1: சிந்திக்க சில நிமிடம் வழங்குபவர் தாமரை. கணேஷ் எங்களின் சகோதரர் என்று மூன்று டாக்டர்கள் கூறுகிறார்கள். தனக்கு சகோதரர்கள் இல்லை என்று கணேஷ் கூறுகிறார். கணேஷுக்கு உண்மையில் எத்தனை சகோதரர்கள் இருக்கிறார்கள்? சிந்தியுங்கள் நேர்களே. பதில் இறுதி.

0: ஏனப்பா அவரே பாட்டு பாடிக்கொண்டுவாரு?
1: ஏனப்பா நான் பாடக்கூடாதே, நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் தெரியுமோ? எங்கட முன்னேறுகள அறிவி இரண்டாச்சு, அவன் அறிவை பற்றி உங்களுக்கு தெரியுமே.
2: ஓமப்பா, உங்களுடைய அறிவு வளர்கிறது, அதை விட்டுட்டு நீரே நவையை பற்றி கதைக்கிறீர்.
1: உங்களுக்கும் எனக்கும் விளங்கியது நான் படித்ததை பற்றி இங்கே சொல்ல போகிறேன். சரிவில் இருந்தா பெரிசாக எடுக்க வேண்டாம், சொல்கிறத கேளுங்க.
3: சரி சொல்லுங்க. அப்போ
0: உங்களோட தமிழ் கேலண்டருக்கும் அதுக்கு பின்னால் இருக்கிற அறிவியலும் எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமே.
2: இங்கேயோ கேள்விப்பட்ட நான் எங்களோட வானத்தை பற்றி, அதாவது வானவியல், அதுவும் எங்களோட தமிழும், அதாவது எங்களோட மொழியும் வந்து மாதங்கள், திருவிழாக்கள், சடங்குகள் என்று எல்லாத்தோட தொடர்பு இருக்குன்னு சொல்லினான். ஏதோ பார்ப்போம், உங்களுக்கு தெரிஞ்சதை கதைச்சு பார்ப்போம். என்ன
3: எங்கட முன்னோர்கள் காலத்தை கணக்குறதுக்கு மூன்று விஷயங்களை பயன்படுத்தினவையா? ஒன்று சூரியன், சந்திரன், மற்றது நட்சத்திரங்கள். அதில் தமிழ் கேலண்டர் வந்து பெரும்பாலும் அந்த சூரியனை வச்சு கணிச்சதுன்னு சொல்லினா.
2: ஆனால் இப்போ தமிழ் மாதங்கள் இயக்கியோட சேர்ந்ததுன்னு தான் நீ சொல்லினோம். என்ன இப்போ சித்திரையன்று வந்தால் நாங்கள் வெயிலில் தொடக்கம்ன்றோம், ஆடி மாதம்னா காற்று மழைன்ற தொடக்கமா, ஐப்பசி என்று வந்தால் வடக்கு கிழக்கு மழை, அதோட மழையும் அந்த நேரம் முடிஞ்சிடுமே. என்ன தை மாதம் வந்தால் அறுவடை. இது வந்து மத சம்பந்தமானது இல்லை, ஒரு வாழ்க்கை முறை. எங்களோட கேலண்டர்ன்ற அதாவது எங்களோட தமிழ் முறையை பற்றி சொல்லுதண்டு நிற்கிறேன்.
4: இதைத்தானே சூரியன் வருஷம் முழுவதும் கிழக்கே உதிக்காதென்றும் தென்கிழக்கு வடகிழக்குக்கு இடையே உதிக்கும் என்றும் சொல்லுவினம். இது யாராவது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க வாப்பம்.
0: என்னென்றால் சூரியன் வந்து ரெண்டு நாள் தான் சரியா கிழக்குல உதிக்கும், பிறகு அது வடகிழக்குக்கும் தென்கிழக்குக்கும் இடையே மாறிக்கொண்டு உதிக்கும். சூரியன் வந்து தன் பயணத்துல கிழக்குல தான் தொடக்கும், அந்த நாள் தான் சித்திரை முதல், அதைத்தான் நாங்கள் தமிழ் புத்தாண்டு சொல்றது. பிறகு சரியாக வடகிழக்கு புள்ளியில் போகிற நிலை தான் ஆடி பிறப்போம். பிற திருப்பி சூரியன் வந்து கிழக்குக்கு வரும், அந்த நேரம்தான் பருவமழை முடிகிற நேரம். பிற திரும்ப தென்கிழக்குக்கு போகிறது தான் தை ஒன்று, அதாவது எங்கட தைப்பொங்கல்.
2: அப்படி பார்த்தா எங்களோட முன்னோர்கள் வந்து என்னப்பா ஜிபிஎஸ் டெலஸ்கோப் ஒன்றும் இல்லாமல் வானத்தை பார்த்து இவ்வளவு கணிச்சு வச்சிருக்கிறோமா?
4: அது மட்டும் இல்லையப்பா, சித்திர புத்தாண்டு தமிழர்கள் பல நூற்றாண்டுகளாக கொண்டாடி வருகிறோம். என்ன காரணம்? சூரியன் கிழக்கில் உதிக்கிற நாள், மற்றது வந்து சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழைகிற நாள், அப்போ அது வந்து புதிய ஒரு பருவத்தின் தொடக்கம், மற்றும் அந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் அப்போ தான் தொடங்கும் ஒன்றொண்ட. அதனால தான் சித்திர 14 புத்தாண்டு வாழ்த்துகள் சொல்லுகிறார்கள்.
1: ஆனா சிலர் தை தானே தமிழ் புத்தாண்டு சொல்லினோம், அது ஏன்
3: சிலர் என்று சொல்றேன்? நானும் தையத்தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறேன். நான் அது வந்து என்னன்னா, சில பேர் சித்திரைய புத்தாண்டு கொண்டாடிவினம், சில பேர் தையம் தமிழ் புத்தாண்டு கொண்டாடிவினம். அதுக்கு காரணம் இருக்கு. என்னென்னு சொன்னால், தையை வந்து உழவர்கள திருநாள்னு சொல்லி சில பேர் அதை நினைக்கிறது. உழவர்கள திருநாள் தான் நீ தையை நண்டு அறுவடை முடியுது, புது அரிசி கிடைக்குது, சூரியனுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பொங்கி படைச்சு கொண்டாடுறது. ஆனால் இதில் வந்து இன்னொன்றையும் கவனியுங்க. என்னென்னு சொன்னால், சூரியன் மகர ராசிக்கு செல்கிற நாள்னு சொல்லினோம். அதில் இன்னொரு தமிழ் பழமொழி ஒன்று இருக்குது என்னை பொறுத்த மட்டில், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லி. அப்போ தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று வாரது வந்து தமிழ் புத்தாண்டு சொல்லி பல அறிஞர்களும் அதை தமிழ் புத்தாண்டு சொல்லினோம். சில பேர் இல்லை, சூரியன் வந்து மேஷ ராசிக்குள்ள போகிற சித்திரை தான் சித்திர புத்தாண்டு, அதுதான் எங்கட தமிழ் புத்தாண்டு சொல்லினோம். அதை ஒவ்வொருத்தர்கிட்ட தங்கட தங்கட அறிவு கேட்ட மாதிரி சொல்லினோம்.
0: நிறைய விளக்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கு, இதெல்லாம் நாங்கள் கதைச்சாதான் தெரிய வரும்.
2: ஓ, இப்போ தையை பற்றி கதைச்சம், நான் இப்போ ஆடிப்பிறப்பை பற்றி யோசிக்கிறேன். இப்போ ஆடிப்பிறப்பில் வந்து

0: சில பேர் சொல்றவே இல்ல, நல்ல காரியம் செய்யாதீங்கன்னு சொல்லி. ஆனா அதுக்கு பின்னாலே இருக்கிற காரணங்களை யோசிச்சு பார்த்தீங்களோ, ஆடி மாசத்துலாம் சரி கடுமையான காத்து இருக்கும், மழை வந்து அப்பத்தான் சரியா கொட்ட தொடங்கும். அப்ப நல்ல காரியம் என்று சொல்லி எதை சொல்லலாம்? இப்ப கல்யாண மாதிரியான விஷயங்களை வந்து, இப்ப காத்து நேரம், மழை நேரம், விவசாயத்தை வந்து தயாரிப்பினோம் அந்த நேரம், அந்த நேரத்துல வந்து கல்யாணங்களை வச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்குமே நவிகளுக்கு. அப்ப அந்த மாதிரியான நல்ல விஷயத்தை தவிர்க்க சொல்லி பழைய காலத்துல, அதாவது இது ஏதோ ஒரு காலத்துல சொல்லப்பட்ட விஷயம், மற்றது வந்து இந்த ஆடியில நீங்க கவனிச்சீங்கன்னா அம்மனுக்கு வந்து திருவிழா செய்வினம், நீர் சம்பந்தமான வழிபாடுகள் செய்வினம். ஏனென்று சொன்னா அந்த விதை வந்து விதைச்சு அந்த குடும்பங்கள், அந்த கிராமம், அந்த நாடு நல்ல வளர்ச்சியா நல்ல செழிப்பா வரணுமெண்ட ஒரு பிரார்த்தனை, ஒரு வழிபாடு இருக்கு. அப்படியான நேரங்கள்ல வந்து கல்யாணம் விட அந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய வேண்டாம்ன்றது எங்களுடைய ஆக்கள் அந்த காலத்துல இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தபடியா முடிவெடுத்திருக்கிறார்கள்.
1: அதெல்லாம் சரி, தைப்பொங்கல் ஜனவரி 14 வருது, நியூ இயர் வந்து ஏப்ரல் 14 வருது, ஆடி பிறப்பு ஜூலை 14 வருது. அப்ப அக்டோபர் நவம்பர்ல என்ன வருது?
2: அக்டோபர் நவம்பர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா, பருவமழை காலம் முடியு என்று சொல்லி எங்கட ஆக்கள் அந்த நாள்ல கொண்டாடி இருக்கிறான். எப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல பூச்சிகள் கூடும், நோய்கள் பரவுற வாய்ப்பு கூடவா இருக்கும்,
3: உடல்
2: வெப்பம் தீரத்தான் அந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறவை. மற்ற இந்த நாள்ல தான் தீபங்களும் ஏற்றுவை வெளியில வச்சு, அதுல உண்ட குறிப்பா சொல்லுன்னா அவங்ககிட்ட காத்திகை தீபம்.
3: சரியா சொன்னீர். அப்படி என்றா எங்களுடைய ஆக்கள் வந்து கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் வந்து பருவநிலை, விவசாயம், வானியல், உடல்நிலம், சமூக ஒற்றுமை, இவை எல்லாத்தையும் சேர்த்து தான் வச்சு யோசிச்சிருக்கணும் போல இருக்கு. சரியே,
4: எக்ஸாக்ட்லி. ஆனா இதெல்லாம் எங்கட ஸ்ரீலங்கா இந்தியா கிளைமேட்டுக்கு தான் பொருந்துமா?
0: உண்மைதான். இப்ப நாங்கள் இங்கே இருந்தோம்னு அதை கதை கேளாதென்றாலும், நாங்கள் ஒரு ஒரு ஒரு அறிவான ஒரு பரந்த மனப்பான்மை உள்ள ஒரு சமுதாயத்திலேருந்து வந்திருக்கிற அவங்களோட தமிழ் சமுதாயம், அவங்களோட தமிழ் கலண்டர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன வானியல் அறிவிருக்கும், இயற்கை அறிவிருக்கும், விவசாய அறிவிருக்கும், மனுஷர் எப்படி சேர்ந்து வாழணும்ன்றது, சுத்தம் பத்தம் எப்படி இருக்கணும்ன்றது எல்லாம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் எங்களோட தமிழ் சமுதாயம் எங்கேருந்து எப்போ இருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தா, எங்களோட மொழி ஆரம்பத்தோடையே வருகுது. எனக்கு வந்து ஒரு ஞாபகம் வந்து, சில பேர் சொல்கிறவ வந்து நாங்கள் ஆலமரம் போல உறுதியா இருக்கணும்ண்டு, அதே நேரம் சில பேர் சொல்றது வந்து நாணல் புல் போல வளைஞ்சு கொடுக்கணும்ண்டு. ஒரு எங்களோட மொழியை பார்த்தீங்கன்னா ரெண்டு விதத்திலையும் இருக்கும். இப்ப ஆலமரத்துக்குரிய உறுதியும் இருக்கும், அதே நேரம் நாணல் புல் போல வளைஞ்சும் கொடுத்தபடியாத்தான் இவ்வளவு அறிவுகளோட இத்தனை 1000 ஆண்டு வருஷங்களுக்கு பிறகு எங்களோட மொழி நிமிந்து நிக்குது. ஏன் அந்த நாணல் வந்து வளைஞ்சு கொடுக்கறது நல்ல மண்ணு சொல்லிடமெண்டா, அந்த மேல நாணண்ட புல்லு சாதாரணமா இருந்தாலும் அதனுடைய அடி வந்து எந்த காலநிலைக்கும் அழியாம தொடர்ந்து வரும், தொடர்ந்து தன்னுடைய வேர்களை பரப்பிக்கொண்டே இருக்கும். அதே மாதிரி எங்களோட தமிழினம் தொடர்ந்து வரும், எங்களோட மொழியையும் நாங்கள் விட்டு கொடுக்காம எந்த இது இருந்தாலும் பார்த்தீங்களோ எங்களுடைய கண்ட அறிவை அதே மாதிரி நாங்கள் தொடர்ந்து இருக்க வேணும். அதனால நீங்க தமிழ தாய்ப்பொங்கலை நீங்கள் வருஷம் வந்து கொண்டாடுறதோ இல்ல சித்திரையோண்ட வருஷம் வந்து கொண்டாடுறதோ அது அவரவருடைய விருப்பம். ஆனா எங்களோட மொழியை விடாம போறதுதான் முக்கியமான ஒன்று எனக்கு படுது. வாழ்க தமிழ்.
1: சிந்தித்தீர்களா நேர்களே? கணேஷ் எங்களின் சகோதரர் என்று 3 டாக்டர்கள் கூறுகிறார்கள். தனக்கு சகோதரர்கள் இல்லை என்று கணேஷ் கூறுகிறார். கணேஷுக்கு உண்மையில் எத்தனை சகோதரர்கள்? இதற்கான விடை, கணேஷுக்கு சகோதரர்கள் இல்லை, 3 சகோதரிகள் மட்டுமே உள்ளன.
5: நன்றி நீயர்களே. மீண்டும் அடுத்த மாதம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது விரியும் மொட்டுக்கள் குழுவினர். நன்றி.

0: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது செய்தி குறிப்புகள்.
1: நியூசிலாந்து வாழ் தமிழ் மக்களுக்கு எனது இனிய வணக்கங்கள். முத்தமிழ் ஓசை வாணி ஊடாக உங்களுக்கு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா. புதுடெல்லியில் கல்வி நிதிக்கான போராட்டம், அமைதியான போராட்டம் மீது அடக்குமுறை. இந்திய தலைநகர் டெல்லியில் அமைதியான போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்பட்டது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஜனநாயகம் மனித உரிமைகளைப் போன் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இந்தியா கருதப்படுகிறது. கருத்து சுதந்திரம், அமைதியான முறையில் ஒன்று கூடும் உரிமை மற்றும் அரசு கேள்வி வைக்கும் உரிமை போன்ற அடிப்படை ஜனநாயக உரிமைகளை தனது அரசியல் மூலம் உறுதிப்படுத்திய நாடாக இந்தியா விளங்குகிறது. இந்திய அரசியலமைப்பின் 19 பிரிவு குடிமக்களுக்கு கருத்து வழியின் உரிமைகளையும் அமைதியான முறையில் கூடும் உரிமைகளையும் வழங்குகிறது. அதேவேளை இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் தொடர்பான பல சர்வதேச ஒப்பந்தங்களும் பங்காளியாக உள்ளது. எனவே அமைதியான போராட்டங்கள் ஜனநாயகத்தின் இயல்பான வெளிப்பாடுகளாக கருதப்படுகின்றன. புதுடெல்லியில் நடைபெற்ற மாணவர் மற்றும் இளைஞர் போராட்டங்களை காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகள் கொண்டும் குண்டுகள் தடியடி தடுப்பணங்கள் இணைய சபையில் கட்டுப்பாடுகள் மற்றும் பெரும்பாலான பாதுகாப்பு நாடுகளுக்கு மூலம் கலைத்த சம்பவம் இந்தியாவில் ஜன உரிமைகள் நடைமுறையில் எவ்வாறு பாதுகாக்கப்படுகின்ற கேள்வியை உலக அரங்கில் எழுப்பியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச மனித உரிமை அமைப்பு அம்னஸ்டி இன்டர்நேஷனல் கடுமையான கவலை வெளியிட்டு அமைதியான போராட்டங்களை வன்முறையில் ஒடுக்குவது மனித உரிமை முறையாக அமையக்கூடும் என்று எச்சரித்துள்ளது. இந்த போராட்டத்தின் மைய காரணம் அமைந்தது இந்தியாவின் மருத்துவ கல்லூரி சேர்க்கைக்கான தேசிய தகுதி திறன் நீட் அண்டர் கிராஜுவேட் தொடர்பான உணாத்தல் காசு மற்றும் தேர்வு முறைகேடு குற்றச்சாட்டுகளாகும். இந்தியாவில் மருத்துவக் கல்வி பிரிவுக்கான மிக முக்கியமான நுழைவாளாக இந்த தேர்வு கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த தேர்வில் பங்கேற்கின்றனர். 2026 நடைபெற்ற தேர்வில் முறைகேடுகள் பல இடம்பெற்றதாக இருந்த குற்றச்சாட்டுகள் மாணவருடைய கடும் அதிருப்தியை ஏற்படுத்தின. தேர்வின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக நிலையில் தேசிய தேர்வு முறைமை தேர்வை முடிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என்று தேர்வு நடத்த நிலை ஏற்பட்டது. இதனால் பல மாதங்களாக தயாரிந்த மாணவர்களின் எதிர்காலம் மீண்டும் நிச்சயமற்றதாக மாறியது. இந்த சம்பவம் வெறும் தேர்வு முறைகளாக மட்டுமே பார்க்கப்படவில்லை. இந்திய கல்வி நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்பு கூறல் மற்றும் நிர்வாகத்திறன் குறித்த மாணவர்களின் பெற்றோரும் தீவிரமான கேள்வி எழுப்ப தொடங்கினர். கல்வி என்பது சமூக முன்னேற்றத்துக்கான அடிப்படை வாய்ப்பாக கருதப்படும் நிலையில் இத்தகைய முறைகேடுகள் மாணவர்கள் உழைப்பையும் நம்பிக்கையும் பாதிப்பதாக விமர்சகர்கள் சுட்டிக்காட்டினர். இந்த அதிருப்தியை தொடர்ந்து பல மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்புகள் போராட்டங்களை ஆரம்பித்தனர். தேர்வு முறைகளுக்கு பொறுப்பான மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், கல்வி அமைப்புகள் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்த போராட்டங்களில் முன்னால் செயல்பட்ட இளைஞர் இயக்கங்கள் இது ஒரு தேர்வு பிரச்சனை மட்டுமல்ல நாட்டின் எதிர்கால தலைமுறை உரிமைகள் தொடர்பான பிரச்சனை என்றும் வலியுறுத்தின. கல்வியில் நம்பகத்தன்மை இல்லையெனில் சமூக நீதியும் சமவாய்ப்பும் பாதிக்கும் என்ற கருத்து பரவலாக முன்வைக்கப்பட்டது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சமூக ஆர்வலரும் பொறியியலாளர் சோனம் வங்கசுக் நீண்டகாலம் உண்ணாத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவர் கல்வி, நீதி, நிர்வாக வெளிப்படைத்தன்மை மற்றும் ஜன உரிமைகளை வலியுறுத்தினார். உண்ணாவிரத்தின் போது அவர் உடல்நிலை மோசம் என்ற கூறப்பட்டதை தொடர்ந்து காவல்துறையினர் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நடவடிக்கை போராட்டங்களிடையே மேலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. அரசாங்கம் மனிதாபன அடிப்படையில் செயல்பட்ட அரசியல கூறினாலும் போராட்ட இயக்கங்கள் இதை அமைதியான எதிர்ப்பை பலவீனப்படுத்தும் நடவடிக்கையாக விமர்சித்தனர். 2026 ஜூலை 20 அன்று ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் புதுடெல்லியில் உள்ள ஜாந்தர் மண்டலில் இந்திய பாராளுமன்ற நோக்கி பேரணியாகச் சென்றனர். அவர்களின் நோக்கம் தங்கள் கோரிக்கைகளை நேரடியாக அரசிடம் முன்வைப்பதாக இருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களை குறிப்பிட்டு காவல்துறை பல இடங்களில் தடுப்பங்கள் அமைத்து பேரணியை தடுத்தது. பின்னர் போராட்டக்காரர்களை கலைக்க கண்ணீர் பெய குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் தடியடி நடத்தப்பட்டதும் செய்திகள் வெளியாகின. சர்வதேச மனித உரிமை அமைப்பான அம்னஸ்டி இன்டர்நேஷனல் இந்த சம்பவம் குறித்து வெளியிட்ட அறிக்கையில் பல முக்கியமான கவலைகளை முன்வைத்தது. அமைதியான போராட்டக்காரர்கள் தேவையற்ற மற்றும் அளவுக்கு முறை வன்முறை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் போராட்டத்தை கட்டுப்படுத்தும் மேல் அடிப்படை மனித உரிமைகள் பாதிக்கப்படும் என்றும் அமைப்பு தெரிவித்தது. மேலும் பாராளுமன்றத்தை அணுகுவதை தடுக்கும் வகையில் தடுப்பணங்கள் அமைத்தல், மெட்ரோ சேவைகள் கட்டுப்பாடுகள், மொபைல் இணைய சேவைகள் முடக்கல் போன்ற நடவடிக்கைகள் குடிமக்கள் சுதந்திரத்தை பாதுகாக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டது. காவல்துறையின் நடவடிக்கைகள் சட்டப்பூர்வமாக அவசியமானவையா வீதாசிரமை என்பதை சுவாதீனம் விசாரிக்க வேண்டும் என்றும் அம்னஸ்டி அமைப்பு கோரியுள்ளது. புதுடெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டமும் அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற காவல்துறை நடவடிக்கைகளும் இந்திய ஜனநாயகத்தின் தற்போது நிலை குறித்து உலக அளவில் பரவலான விவாதத்தை உருவாக்கியுள்ளன. ஒருபுறம் அரசு பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கின் போன அவசியத்தை வலியுறுத்துகிறது, மறுபுறம் மனித உரிமைகள் அமைப்பிலும் அமைதியான கருத்து வெளிப்பாடு மற்றும் போராட்ட உரிமை ஜனநாயகத்தின் அடிப்படை நினைவூட்டின. இந்த விவாதத்தில் எழுந்துள்ள குற்றச்சாட்டு அனைத்தும் வெளிப்படையான சுயாதீனமான மற்றும் பாரபட்ச விசாரணைக்கு உட்படுத்தப்படுவது அவசியம். அதேபோல கல்வி முறையீடுகள் குறித்து மாணவர்கள் நியாயமான காலங்களுக்கும் அரசாங்கம் உறுதியான மற்றும் நம்பகமான தீர்வுகளை வழங்க வேண்டும். மீண்டும் உங்களுடன் வானரசு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். சிட்னியிலிருந்து ஐங்கரன் விக்னேஸ்வரா.
0: அடுத்ததாக நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்று கூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8 தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில்

அமைந்திருக்கின்ற ரிஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்து விடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம், பிற்பகல் 2 மணி வரை, இலக்கம் 20, பிள்ளை வீதியில் அமைந்திருக்கின்ற லெஜிஸ்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபையிடம் இருந்து கிடைத்திருக்கின்ற அறிவித்தல், ஆண்டு இறுதி தேர்வு, ஆண்டு இறுதி தமிழ் மொழி தேர்வு தற்பொழுது லண்டன் கேம்பிரிட்ஜ் மாதிரியை பின்பற்றி நியூசிலாந்து கல்வித்தர நிலைகளுக்கு ஏற்ப பிரித்தானிய தமிழ் தேர்வு சபை ஆதரவுடன் நடத்தப்படுகின்றது. இந்த தேர்வு வெலிங்டன், ஹாமில்டன், ஆக்லாந்து ஆகிய இடங்களில் நடைபெறும். மாணவர்கள் பின்வரும் 4 திறன்களை தேர்வு எழுதுவார்கள். எழுத்து தேர்வு, வாசிப்பு திறன், பேச்சு திறன், கேட்டறிதல் திறன். மேலும் பிரிட்டிஷ் தமிழ் தேர்வு சபை மாணவர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பல்வேறு பதக்கங்களையும் வழங்குகின்றது. இத்தேர்வுக்கான விண்ணப்பங்கள் இணைப்பு கூகுள் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முடிவு தேதி வருகின்ற 26ஆம் தேதி ஜூலை மாதம் 2026. உங்கள் சிறார்களின் தேர்வு நிலையை சிரத்தையுடன் தெரிவு செய்யவும். எவ்வித மாற்றங்களும் பின்னர் எடுத்துக் கொள்ளப்பட மாட்டாது. இந்த தேர்வு கடந்த வருடம் போல 4 பகுதிகளாக இடம்பெறுகின்றது. எழுத்து தேர்வு வருகின்ற 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 10ஆம் மாதம் 2026 அன்றே. மற்ற புலன்மொழி தேர்வும் இடம்பெற இருக்கின்றது. மேலும் தவறுகளுக்கு மின்னஞ்சல் மூலம் தொடர்பு கொள்ளவும் nztamilexam@gmail.com. மேலதிக தகவல்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0021-9312-176 அல்லது உமா ஜோர்ஜ் 0211-3443-404. நியூசிலாந்து தமிழ் தேர்வு சபை நிகழ்ச்சியிலே அடுத்ததாக மற்றொரு சமூக அறிவித்தல் ஒன்று. தில்லிப்பிள்ளை மகாஜன கல்லூரியினுடைய நியூசிலாந்து வாழ் கிளை மாணவர்களின் 24ஆவது சிறப்பு ஒன்றுகூடல் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நியூசிலாந்து வாழ் மகாஜன கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள். இடம் இலக்கம் 16 ஸ்வேன் கிறிஸ்டன் பெக்ரங்காவில் அமைந்திருக்கின்ற அஞ்சோரேஜ் பார்க் சமூக மண்டபம். நேரம் மாலை 6 மணி தொடக்கம், ஆகஸ்ட் 8ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. மேலதிக தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி இலக்கம் நித்தி குகன் 0221-16084-78.

முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இந்த மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வின்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. 25 ஆண்டு கால நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்க சாதனைகளை விளக்கி கூறுவதும், மற்றும் இன்னிசை மழையில் கழிப்பதுமான நினைவுகளின் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகின்றார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம் ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நுழைவுச் சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்து விடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வில்சன் சென்டரில் நடைபெற உள்ளது.

0: நிகழ்ச்சியிலே அடுத்ததாக தொடர்வது.
1: யாருமே பசியுடன் உறங்கக்கூடாது என்பதற்காக பிரெட் ஃபோர் ஓல் திட்டம் அறிமுகம் செய்துள்ளது டுபாயின் மனிதாபிமான செயலாகும். டுபாயில் பசிப்பிணியை போக்கும் பிரெட் ஃபோர் ஓல் திட்டத்தை அந்த நாட்டின் ஆட்சியாளர் ஷேக் முகமது பின் ரஜித் அல் மக்தூம் தொடங்கி வைத்துள்ளார். டுபாயில் எவரும் பசியுடன் உறங்கக்கூடாது என்பதை உறுதி செய்யும்

0: வகையில் இந்த உன்னதமான திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நகரம் முழுவதும் நவீனமான தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் இந்த நேரமும், அதாவது 7 நாட்களும் 24 மணி நேரமும் இப்புதிய ரொட்டிகளை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். இந்த விதமான விண்ணப்பங்களோ அல்லது காத்திருப்புகளோ தேவையில்லை. ஜாரிடமும் கெஞ்ச வேண்டிய அவசியமும் இல்லை. தொழில்நுட்பத்தையும் கருணையையும் இணைத்து அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் அக்கறையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவதே துபாயின் தொலைநோக்கு பார்வையாகும். இந்த விதமான தயக்கமும் இன்றி பசியால் வாடும் அவரும் இந்த வசதியை பயன்படுத்தி பயன்பெறலாம் என்பது இத்திட்டத்தின் தனிச்சிறப்பாகும். நன்றி. வணக்கம். ஜால் சிங்கள மகாவித்யாலயத்தின் கதை. ஜாழ்ப்பாணத்தில் ஒரு காலத்தில் சிறப்பாக இயங்கிய அரச பாடசாலைகளில் ஒன்றாக ஜாழ்ப்பாண சிங்கள மகாவித்யாலயம் விளங்கியது. இன்று பலருக்கு தெரியாமல் போனாலும் இந்த பாடசாலை வட இலங்கையின் கல்வி வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருந்தது. இந்த பாடசாலை 1937 வெறும் 6 மாணவர்களுடன் கல்வி பயணத்தை தொடங்கியது. அக்காலத்தில் ஜாழ்ப்பாணத்தில் வசித்த சிங்கள குடும்பங்களின் பிள்ளைகள் அரசாங்கத்தின் சிங்கள உத்தியோகத்தர்கள், போலீஸ் மற்றும் ராணுவத்தில் பணியாற்றியவர்களின் குழந்தைகள் போன்றோர் இங்கு கல்வி கற்றனர். காலப்போக்கில் பாடசாலை வளர்ச்சியடைந்தது. 1971 மாணவர் எண்ணிக்கை 1000 தாண்டியது என்று வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. சிங்கள மாணவர்களுடன் இணைந்து சில தமிழ் மற்றும் முஸ்லிம் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு கல்வி பயின்றதாக பதிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் பல இன மாணவர்கள் ஒன்றாக கல்வி கற்ற ஒரு பாடசாலையாகவும் இது அறியப்பட்டது. இந்த பாடசாலை கல்வியை மட்டுமல்லாமல் விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகள் மற்றும் இணைப்பாடு செயற்பாடுகளிலும் சிறப்பாக இயங்கியது. 1980 நாட்டில் ஏற்பட்ட உள்நாட்டு மோதல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து 1985 இந்த பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை நிறுத்தியது. அதன் பின்னர் பாடசாலை வளாகம் பல ஆண்டுகளாக இலங்கை ராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்ததாக ஒரு வரலாற்று பதிவுகளும் பொதுவெளி தகவல்களும் குறிப்பிடுகின்றன. இதுவரை இந்த பாடசாலை மீண்டும் கல்வி நடவடிக்கைகளுக்காக திறக்கப்படவில்லை. ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்களின் கல்வி மையமாக விளங்கிய இந்த பாடசாலை இன்று இலங்கையின் கல்வி வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக நினைவு கூறப்படுகின்றது. ஜாழ்ப்பாணத்தின் பன்முக சமூக வாழ்க்கையையும் காலப்போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நினைவூட்டும் கல்வி மரபின் ஒரு பகுதியாக இது வரலாற்றில் இடம் பிடித்துள்ளது. நன்றி. மகிழ்வான காலை வணக்கங்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வைஷமி புவிதரன். வணக்கம் நேயர்களே.
1: நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளின் ஊடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.

நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் வழங்கும் ஆலயம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் பக்தி பாடல்கள், கோயில் சங்க அறிவிப்புகள் மற்றும் தினசரி தியானம், ராமாயணம் போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்க

0: ஆலயம் நியூசிலாந்து இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
1: Tell your Tamil friends about Mutamil Osai, a national and international news, music and interviews show making for some great radio for our Tamil senior citizens every Saturday morning right here on 104.6 FM at 7:15. Starting up at 7:50 is another program for our Tamil community, Mutamil Sangam.
2: Whenever I want to join any community, they always welcome to me.
3: The people of Auckland are very, very friendly.
4: I just love our community.
3: And that makes you feel you're living with your kith and kin.
4: It's such a mix of people. It's very vibrant and interesting.
5: Every community is living very peacefully and friendly.
6: The Community Connection. planetaudia.org.nz. Loving Auckland.

0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச் சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்,
1: சிந்தனை செய்திகள்,
0: இலங்கை இந்திய அரசியல் ஆய்வுரை கண்ணோட்டங்கள்,
1: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்,
0: சிறுவர் நிகழ்ச்சிகள்
1: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
0: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்டு மகிழுங்கள்.

2040 ஆண்டிற்குள் ஆக்கலாந்தில் சுழிய கழிவு, அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று, நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.

0: செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
1: கலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதன் விளக்கமும், வலி அறிதல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறள், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல். ஒருவன் தான் மேற்கொள்ள கருதும் செயலின் வலிமையையும் தனது சொந்த வலிமையையும் தன்னுடைய பகைவனுடைய வலிமையையும் இருசாராருக்கும் துணையாக இருப்பவர்களுடைய வலிமையையும் சீர்தூக்கி பார்த்து தனக்கு சேரும் மொத்த வலிமை எல்லா வகையிலும் மிகுமாயின் அதை அவன் மேற்கொள்ள வேண்டும் அந்த செயலை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், ஒல்வது அறிந்து அறிந்து அதன் கண் தாங்கி செல்வார்க்கு செல்லாது இல். ஒருவர் செய்யக்கூடிய செயலை குறித்து முதலில் அறிய வேண்டியவற்றையெல்லாம் அறிந்து அவற்றினாலேயே தமது முழு கவனத்தையும்

முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா கொண்டாட்டம். ஆம் நேயர்களே, இன்று மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து தோரத்தி வின்சன் சென்டரில் முத்தமிழ் சங்கத்தின் 25வது ஆண்டு விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த 25 ஆண்டுகளில் நினைவுகளை பின்னோக்கி பார்ப்பதும், சங்கத்தின் சாதனைகளை கூறுவதும், சங்கத்திற்காக உழைத்தவர்களுக்கு கௌரவம் செய்வதும் இன்னிசை மாலை என பல நினைவுகளின் சங்கமமாக நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் நமக்காக இசைமழை பொழிய வருகிறார்கள் தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களான திரு யுகேந்திரன் வாசுதேவன், திரு எம்ஜே ஸ்ரீராம் மற்றும் அகிலா ஆகியோர். இரவு உணவும் உண்டு தமிழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த அரிய நிகழ்வினை சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கிறது முத்தமிழ் சங்கத்தின் நிர்வாக குழு. நிகழ்ச்சிக்கான மேலதிக விவரங்களுக்கும் நிறைவு சீட்டிற்கும் முத்தமிழ் சங்க நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளவும். மறந்துவிடாதீர்கள், முத்தமிழ் சங்கத்தின் வெள்ளி விழா இன்று ஜூலை 25 சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆக்லாந்து டோரத்தி வில்ஸ்டன் சென்டரில் நடைபெற உள்ளது. அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம்.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். தெரிந்த பாடலின் தெரியாத தகவல். இன்று சாந்தி என்ற திரைப்படத்திலிருந்து டிஎம்எஸ் அவர்களின் குரலில், எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களின் இசையில், பீம்சிங் அவர்களின் தயாரிப்பில், செவாலியே சிவாஜி கணேசன் நடித்த பாடல் யார் இந்த நிலவு. இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை, எல்லா இடத்துலையும் சொல்லப்படுற கதை. ஒரு தரம் வந்து சிவாஜி எம்எஸ் வீட்டை சொல்கிறாரு, இங்கே பாரு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்குது, உன்னை எல்லாரும் ரொம்ப மெல்லிசை மன்னன்னு சொல்கிறாங்க, நீ அத்தனை பெரிய ஆளா, ஹாலிவுட்டில் கிளிஃப் ரிச்சர்ட்னு ஒரு பாடகர், நீ கேள்விப்பட்டிருக்க மாட்டே. ஆமாம், அவனுக்கு என்ன இப்போ அப்படின்னு எம்எஸ்வி கேட்டாராம். அவன் ஸ்லோ பேஸில் ஒரு மெலடி பாடியிருக்கான், என்ன பிரமாதமாக பாடியிருக்கான் தெரியுமா, அது மாதிரி ஒரு பாட்டு, உன்னால் டியூன் போட முடியுமா? சிவாஜி சவால் விடுற தொன்னியில் கேட்டதும் சுருக்குன்னு எம்எஸ்விக்கு கோவம் வந்துருச்சான். அப்படி ஒரு பாட்டு போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி உன்னால் நடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டார் எம்எஸ்வி. நீ போட்டு கொடு, நான் நடிக்கிறேனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டார் சிவாஜி. அவ்வளவுதான், பரபரப்பாகி எம்எஸ்வி ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு உட்காந்து அடுத்த அரை மணி நேரத்தை ஒரு டியூனை போட்டார். அதுக்கு முன்னாடியே கவிஞர் கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டார். டியூன் ரெடியானதும் அதை டெலிஃபோன்லேயே போட்டு காட்டி அதுக்கேற்றபடியே ஒரு மென்மையான பாடலையும் எழுதும்படி சொல்லிட்டார். நேராக புறப்பட்டு கண்ணதாசனை போய் பார்த்து அவர் தயாராக எழுதி வச்சிருந்த பாட்டை வாங்கிட்டு புறப்பட்டார் எம்எஸ்வி. எங்க தெரியுமா, பாடகர் டிஎம்எஸ் வீட்டுக்கு. அவர்கிட்ட விஷயத்த விளக்கி சொன்னதுமே, நான் இப்ப ஹை பிச்சில் பாட்டுகள் பாடி அது எல்லாமே பெரிய அளவில் ஹிட் ஆகிட்டு இருக்கேன், இந்த சந்தர்ப்பத்தில் என்னை போய் ஒரு மென்மையான டியூனுக்கு பாட சொல்றீங்களேன்னு கேட்டாராம் எம்எஸ்வி. இது ஒரு சவால், எனக்கு மட்டும் இல்லை உனக்கும் தான், உனக்கு மட்டும் இல்லை கண்ணதாசனுக்கும் தான், நம்ம மூணு பேருக்குமான சவால் இது, இதுக்கு நம்ம சரியான பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்ல டிஎம்எஸ் சரின்னு சம்மதிச்சு பாடினாராம். மறுநாளே அந்த பாட்டை ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. பாட்டினுடைய டேப்பை எம்எஸ்வியே நேரில் சிவாஜி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு. கொடுத்துட்டு போ, பாட்டை கேட்குறேன், அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லி எம்எஸ்வியை அனுப்பிட்டாரு. டைரக்டர் பீம்சிங்கின் சாந்தி படத்தில் நடிச்சிக்கிட்டு இருந்த சமயத்தில் தான் இந்த சவால் சம்பவம் நடந்துச்சு. ஒரு நாள் காலையில் டைரக்டர் சிவாஜிக்கு டெலிஃபோன் பண்ண போது, இன்னைக்கு ஷூட்டிங் வேணாம், பாட்டுக்கான ஷூட்டிங்கை ஒரு நாள் தள்ளி போடுங்கன்னு சிவாஜி சொன்னதும் டைரக்டருக்கு லேசான அதிர்ச்சி. சிவாஜிக்கு உடம்பு சரியில்லையோ அப்படின்னு நினச்சி அன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டார். மறுநாள் ஃபோன் செஞ்ச போதும் இன்னைக்கும் ஷூட்டிங் வேண்டான்னு சிவாஜி சொல்ல பீம்சிங் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார். யாராவது ஏதாவது தப்பா சிவாஜிகிட்ட சொல்லியிருப்பாங்களோ, அதனால சிவாஜி கோமோன்னு நேரம் அப்படியே போயிட்டார் அவர் வீட்டுக்கே. என்ன உடம்பு எதுவும் சரியில்லையா, வேற ஏதாவது பிரச்சனையா, ஏன் ஷூட்டிங்கை தள்ளி வைக்க சொல்றீங்க, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு எல்லாத்தையும் நான் சரி பண்றேன்னு கேட்டார் பீம்சிங். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்த சிவாஜி, நான் தமாஷா எம்எஸ்வி கிட்ட ஒரு ஸ்லோ பேஸ்ல டியூன் போட சொன்னேன், ரொம்ப பிரமாதமா ஒரு டியூன் போட்டிருக்காரு, கவிஞரும் அதுக்கு ஏத்த மாதிரி பிச்சு உதறி இருக்காரு, எல்லாத்துக்கு மேல இந்த டிஎம்எஸ் எப்படி பாடியிருக்காரு தெரியுமா, இதெல்லாம் மேட்ச் பண்ற மாதிரி நான் நடிக்க வேண்டாமா, அது பத்தி தான் ரெண்டு நாளா யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த பாட்டுக்கு ஒரு கார்டன் செட் போடுங்க, கையில ஒரு சிகரெட் இருக்கட்டும், மீதியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா. அடுத்த சில தினங்கள்ல சிவாஜி விருப்பப்படியே அந்த பாட்டும் படம் பிடிக்கப்பட்டது. சிவாஜியோட நடிப்பு பார்த்து பிரமித்த எம்எஸ்வி நேரம்

சிவாஜியின் வீட்டுக்கு போய் அவரை கட்டி தழுவி பாராட்டி ஆனந்த கண்ணீர் வடிச்சாராம். அந்த பாட்டு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன், யார் இந்த நிலவு. இன்னைக்கும் நீங்க யூடியூப்ல அந்த பாட்டை பாத்தீங்கன்னா, சிவாஜி கையில வச்சிருக்க சிகரெட்ல விடுற புகை கூட அவ்வளோ அழகா நடிச்சிருக்கும். அதை வந்து எல்லாருமே அவ்வளவு ஸ்லாகிச்சு அந்த காலத்துல வந்து சிவாஜியினுடைய நடிப்புக்கு புகழாரம் சூட்டின பாடல் சாந்தி படத்திலிருந்து யார் இந்த நிலவு.

அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிந்தனை நேரத்திற்கான தலைப்பு, நாம் எந்த வகை? வாழ்க்கையில் வெற்றி பெறும் கலையை முழுக்க முழுக்க இன்னொருவர் கற்றுத்தந்து விட

0: முடியாது. நாமகத்தான் கற்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். 10 மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரே மாதிரிதான் பாடம் நடத்துவார். அதிகமாக உள்வாங்கும் திறன் உடையவன் அதிக மதிப்பெண் பெறுகிறான். மழை சமமாக பெய்தாலும் களிமண் நீரே உள்ளே விடாது. மணல் முழுக்க உள்ளே உறிஞ்சும் தன்மை கொண்டது. செம்மண்ணும் மணலும் கலந்த பூமி அதிகம் உள்வாங்கி கொஞ்சம் வெளியே நிறுத்தும். அதனால்தான் தாவரங்கள் செம்மண் பூமியில் தளதளவென்று வளர்கின்றன. சுயமாக முன்னுக்கு வந்த கலைஞர்கள், வணிகர்கள், தொழிலதிபர்களை பார்த்து நீங்கள் முன்னுக்கு வந்த டெக்னிக்கை சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவர்களை சுயநலவாதி, கர்வி, தான் மட்டும் முன்னேற ஆசை என்று உலகம் வாரி வைக்கிறது. சொல்லித்தரக்கூடாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை. இது சொல்லித்தர முடியாதது. இது ஏன் பலருக்கு புரிவதில்லை? பரபரப்பில்லாமல் சிந்தித்தால் இந்த உண்மை புரிய வரும். நடிப்பு கல்லூரியில் நடிப்பை படிப்பாக முடித்த எவரும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை மிஞ்சியது இல்லை. என்ன புரிகிறது? ஒன்றை சொல்லிக் கொடுப்பதை விட கற்றுக்கொள்வதில்தான் வெற்றி அடங்கியிருக்கிறது. சிவாஜி கணேசன் எந்த கல்லூரியிலும் நடிப்பை கற்கவில்லை, ஆனால் உலகம் முழுவதிலும் இருந்து நடிப்பை கற்றுக்கொண்டார். சொல்லிக் கொடுப்பதில் வேறுபாடு இருக்க முடியாது, ஆனால் கற்றுக்கொள்வதில் வேறுபாடு இருக்க முடியும். தனித்தன்மை சுடர்விட முடியும். இதனை புரிந்து கொள்ளாமல் சிலர் புகழ்பெற்றவர்கள் வெற்றி ரகசியங்களை மறைத்து வைப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். இது சரியான குற்றச்சாட்டுதானா? சமைத்துப்பார் என்கின்ற புத்தகத்தை படித்து செய்த சமையலை விட அருமையாக சமைக்கின்ற அம்மணிகள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறார்கள். அவர்கள் குழம்பு கொதிக்கும் போதே உப்பு கம்மி, புளி அதிகம் என்று ரிப்போர்ட் கொடுப்பார்கள். காரணம் அனுபவம் மட்டுமல்ல, பழக்கம் மட்டுமல்ல, மனம் விழித்த நிலை, விவரிக்க முடியாத சக்தியான மனம். பூரணமாக விழித்திருந்தால் நுட்பமான பல கலைகளை சுலபமாக கற்றுக்கொள்ளும் தன்மை அது. தூக்கத்திலிருந்து உடல் விழித்தால் போதாது, மனதும் விழிக்க வேண்டும். மூளையின் சாளரங்களை மூச்சுக்காற்றால் திறக்க வேண்டும். அப்போதுதான் நிறைய நிறைய உள்வாங்க முடியும். ஏட்டுச் சிறைக்காய் கறிக்கு உதவாது என்ற பொன்மொழி கோடி கோடி பெறும். சொல்லிக் கொடுக்கப்பட்ட செய்திகளை மட்டும் நம்பி ஒருவர் அறிவாளியாகிவிட முடியாது. ஆச்சாரிய ரஜினிஸ் இதை விளக்க ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு மகாராஜாவின் மகன் மிக மக்காக இருந்தான். அதிகாரம் உள்ள பல குடும்பங்களில் இந்த மக்கு மகன் பிரச்சனை எப்போதும் உண்டு. அவனுக்கு ஆட்சியை கொடுக்க மக்கள் விரும்பவில்லை. மூத்தவர் சபை எதிர்த்தது. என்ன செய்யலாம் என்று அரசர் கவலைப்பட்டார். வெளிநாட்டில் திறமையான கலாசாலைகள் மகனை சேர்த்து விட்டால் அவர்கள் எப்படியும் அவனை அறிவாளியாக்கி விடுவார்கள் என்று மகாராஜா முடிவு செய்தார். அங்கு பல துறைகள் இருந்தன. உயர்தரமான அந்த கலாசாலையில் 5 ஆண்டுகள் தங்கி படித்து விட்டு இளவரசன் திரும்பி வந்தான். அவனது நடை, உடை, பாவனைகள் மாறியிருந்தன. பளிச்சென்று உடையணிய பழகியிருந்தான். அழகாக நடப்பது, கை குலுக்குவது, மரியாதையாக பேசுவது என்று நிறைய மாற்றங்கள் அவனிடத்தில். மகாராஜாவுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. முதியோர் சபையில் மகனை நிறுத்தி அவர்கள் அனுமதியுடன் அறிவாளியாக்கப்பட்ட மகனை அரசனாக்க நினைத்தார். பலரும் அவனை அறிவாளி என்றே ஒப்புக்கொண்டனர். பல்கலைக்கழகத்தின் சாதனைகளை பாராட்டினர். ஒரு கிழவர் மட்டும் இளவரசனை சோதிக்க நினைத்தார். என்ன படித்தாய் என்றார். நிறைய நிறைய சோதிடம் கூட முறையாக கற்றுத்தந்தார்கள். நீங்கள் சோதிடத்தில் கேள்வி கேட்டால் கூட சொல்வேன் என்றான். கிழவர் தமது மோதிரத்தை உள்ளங்கையில் வைத்து மூடிக்கொண்டு இது என்ன என்றார். இளவரசன் யோசித்தான். ஒரு காகிதத்தை எடுத்து ஏதோ கணக்கு போட்டான். உங்கள் கையில் உள்ளது வட்டமானது, நடுவில் ஓட்டையானது, ஒளியுடையது என்று விடை சொன்னான். கிழவருக்கு உள்ளூர சந்தோஷம் இருந்தாலும் அடையாளங்களை சொல்லுகிறாயே ஒழிய அது இன்னதென்று சொல்லக்கூடாதா என்றார். அது எங்கள் பாடத்திட்டத்தில் இல்லையே என்றான் இளவரசன். யூகித்து சொல் என்றார் கிழவர். உடனே இளவரசன் பாடத்திட்டத்தில் இல்லை என்றாலும் என் பொது அறிவை வைத்து சொல்லிவிடுவேன். அது ஒரு வண்டி சக்கரம் என்றான். சர்வ கலாசாலை சொல்லிக் கொடுத்ததை சரியாக சொல்லிவிட்டான். ஆனால் வண்டி சக்கரத்தை யாரும் உள்ளங்கையில் ஒழித்து வைக்க முடியாது என்ற சின்ன விஷயம் கூட அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. யூ கேன் எஜுகேட் ஃபூல்ஸ் பட் யூ கெனாட் மேக் தெம் வாய்ஸ். முட்டாளை படிப்பாளியாக்க முடியும், ஆனால் அறிவாளியாக்க முடியாது. படிக்காத மேதைகளும் உண்டு, படித்த முட்டாள்களும் உண்டு. நாம் எந்த கட்சி தெரிந்தால் வாழ்க்கை வளமாகும். நன்றி.
1: நெஞ்சினிலே